சோகி மான் அவ பரம சிகாவன். தன்ய தன்யத்தை தன்ய விபீஷண பயவுதாத் நிசிச்சர குலபூஷண பந்து வம்சத்தை கீன உஜாகர் பஜேவு ராம் சோபா சுக சாகர் தூ.